0: லெபனாத் மீர் ஹாய் ஹாய் பரி
1: சொல்லுங்க.
0: Okay, okay, that was a mistake, and let's just get back to the song. Oh, already finished, so let's do this.